கிரேகவர கம்போ கிரேவர கம்போ ஜிபிரி நம்பர் நக்கலாம் கிரே கம்போ நக்கலாம் கிரே கம்போ ஒரு வார் கும்பிடோ ஜாக்கலாம் கிரே ஆடு மத்த நக்கலாம் கிரே அது வரட்டி மத்த நக்கலாம் கிரே வர் கம்போ ஒரு வார் கும்பிடோ மதாமேகோ துருவாவரோ இமர் வந்தினோ அல்பரிக்கோ அந்த காலவத்தல் பேரோ மாமா பொறமோ ஹேத்தரா கொண்டேகோ அல்வாய் தெரியோ அல்வாய் சோக்குனோ குல் போல் ஜவுரோ எய்யா போனோ தேவருவானோ ஏமா குருண்டோ பொருமா கொச்சுரோ அல்வாய் சிங்குடோ அல்வாய் தாகரோ அல்வாய் காத்தரோ மூசா ஜோக்கோ மூசவரியாகோ வராசரோ குரபரத்து தோறும் தும்பலாலி தோல் கடி ஜனாலோ ரோஹி கொரோடிய மீனா.